சுப்பிரமணிய சுப்பிரமணிய சண்முகநாத சுப்பிரமணிய சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணிய ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணிய சிவ சிவ ஹர ஹர

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹரஹர ஹரஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹரஹர ஹரஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹரஹர சுப்பிரமணியம் ஹரஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹரஹர சுப்பிரமணியம் ஹரஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சரிசரண பவ சுப்பிரமணியம் திருசரவண பவ சுப்பிரமணியம் ஓம் சிவசரவண பவ சுப்பிரமணியம் திருசரவண பவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர